0: சுப்ரீம் ரேடியோ மேக்க சூப்பீரியா.
1: All right, everybody, we love to dedicate this special song